நகொய்ய உசூன் பேத்தைய தரைய மொசெரி யோனுகுரிய அப்பையாங் மெரகெய் தபித்தவுய நூசீரன் ஆபொனியான் தரவ சகோச மெத்தினனுகாவாக்கி பயமுசிரவ மெத்திரவு தினஸ் திகரு திசிபு ஏ பேத்தைய தரைய மொசெரி நிம்மொனிங்காப்புங்கின் திப்புங் ஏத்தே தெகாப்புங் திபுய்மெத்தவுவனன் சூன் உவத்தங்க உவபுய்மெவனுவ புக்கின் மெத்தின எத்துக்கி புருவன எமெத்தினக்கி நிமுயங்கைய நிமுயங்கன் அனித்த கூறாபி யோன்ன பெறோ என கையக்கி தராக்கின் ரொய்ரொயின் ரபத்தன மெய்ரோவியான உசூ ஐகா தங்கிரியா ஓயும் கண்ணிரோனக்கின் திகத்தனுவ தாரியே

ஒன்றுக்கும் கை மெமோரி எஃப்எம் 89.9 பனான் கிரிபஸ் நிக்குவாவு அரி ஓவசி நகையும் ரொங்க ரொங்க ஐகாகுவாவு திரையிரே தகதி அவை எனினி ஐகாரே தகிமது போதன் நானது மெமோரி எஃப்எம் 89.9 திஸ்தபாமுராய கிரிபஸ் ஒன்றி சீயா ஆமெதா நிசீத்துவன தினலும் பனான ஏதங்கிறாய் மென்னுனி மெகினது